0: வணக்கம் நேயர்களே, இன்று ஆணித்திங்கள் 17ஆம் நாள் புதன்கிழமை. ஒரு இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் தமிழ்குரல் வானொலி மூலம் சந்திப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 3CR-க்கான ரேடியோ தான் நிகழ்வு இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சென்ற வாரம் ஆரம்பித்த இந்த ரேடியோ தான் நிகழ்வு 2 வாரங்களுக்கு ஒளிபரப்பாக இருக்கின்றது. 3CR வானொலியானது ஒரு சமூக வானொலி. இச்சமூக வானொலியானது இங்கே இருக்கின்ற சமூகங்களுக்கு உதவுகின்ற ஒரு வானொலியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் தொடர்ந்தும் இந்நிகழ்ச்சியை தங்களது நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கும் பண உதவிகள் தேவையாக இருக்கின்ற வேளையிலே அவர்கள் இவ்வாறான ரேடியோ தான் நிகழ்வை ஒவ்வொரு வருடமும் செய்து வருகின்றார்கள். அவ்வாறு தமிழ்குரல் வானொலியும் அவர்களுக்கு உதவும் முகமாக இன்று ரேடியோ தான் நிகழ்வு எங்களுடைய நிலைய நேரத்திலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நிலைய கலையத்தில் என்னுடன் திரு உங்கள் அறிவிப்பாளர் ஸ்ரீ ரஞ்சன் அவர்களும், இரவின் தாலாட்டு ராணி செல்வி ஹரிதா அவர்களும் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இன்று இணைத்து கொண்டு இன்றைய ரேடியோ தான் நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம்.
1: தமிழ்குரல் 3CR தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் உங்கள் அன்பின் ஸ்ரீரஞ்சன் ஸ்ரீரங்கநாதன் உங்களோடு மீண்டும் இணைந்திருக்கின்றேன். இன்றைய ஒரு அந்த ரேடியோ தான் நிகழ்விற்காக இங்கே கலையகத்துக்கு வருகை வந்திருக்கின்றேன். இந்த 3CR வானொலியை பொறுத்த மட்டில் நான் அறிந்த அளவிற்கு 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது சேவையினை ஆற்றி வருகின்றது. அது மட்டுமன்றி எமது வழிகளையும் வேதனைகளையும் சுமந்த வேளையிலும் சுமக்கின்ற வேளையிலும் இந்த வானொலி மட்டுமே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு வானொலியாக இருந்ததை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆரம்பித்தவர்கள் இருக்கின்றார்கள். நான் இணைந்தது சபேசனண்ணா இருந்த வேளையிலே ஒவ்வொரு நத்தார் தினத்திற்கும், அதுபோன்று பெரிய வெள்ளி தினத்திலும் நடைபெறுகின்ற இரு ரேடியோ தொன் நிகழ்விலே கலந்து நான் இங்கே கலந்து கொண்டது எனக்கு நினைவிருக்கின்றது பல ஆண்டு காலமாக. அந்த வகையிலே இந்த வானொலியினை நடத்துவதற்கு, அதாவது நாங்கள் அந்த காலத்திலிருந்து 3CR தமிழ் குரலை நடத்துவதற்கு இங்கே எமக்கு இந்த கலையகத்தினை தந்து கொண்டிருக்கின்ற 3CR நிறுவனத்திற்கு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு தொகையினை வழங்குவது உங்களுக்கு தெரிந்த விடயம். அதன் நிமித்தமாகவே இந்த வருடமும் அவற்றை நாங்கள் செலுத்த வேண்டியவர்களாக இருப்பதனால் இங்கே நடத்தி கொண்டிருப்பவர்கள் இங்கே உங்களிடம் கரங்கூப்பி கேட்டுக்கொள்கின்றார்கள்.
0: தற்போது எமது இரவின் தாலாட்டு ராணி செல்வி ஹரிதா அவர்களை உங்களுடன் அழைக்கின்றேன்.
2: வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் நான் உங்கள் ஹரிதா பேசுகிறேன். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் குரல் நிகழ்ச்சியில் நாம் கடந்த வாரம் நம்மளுடைய இரவின் தாளாட்டுகளில் எப்படி ரேடியோ தான் நடத்தினோமோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் குரலில் நம்ம ரேடியோ தான் நடத்த இருக்கிறோம். ஸோ 3CR நாங்கள் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி பல சாமானிய மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கம்யூனிட்டியாக வளர்ந்து அது எந்த ஒரு ப்ராஃபிட்டும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு கம்யூனிட்டியாக இருக்குது.

0: அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் குரல் ப்ரோக்ராம் மூலமாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய தமிழ் உள்ளங்களுக்கும் கஷ்டப்படுற நிறைய மக்களுக்கும் நாம் பல உதவிகளை செஞ்சு வந்துட்டுருக்குறோம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாம் ஈ கல்வி சேரிட்டிக்கு ரேடியோத்தான் நடத்தினோம். ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வளர்ந்து வந்துட்டுருக்கிற பல மாணவர்களுக்கும் கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிமையான பல மக்களுக்கும் நாம் வந்து இந்த நிதி திரட்டல் மூலமாக நிறைய உதவிகளை செஞ்சு வந்துட்டுருக்குறோம். ஸோ வழக்கமாக நீங்கள் எப்படி தமிழ் குரலுக்கும் இரவின் தாளாட்டுகளுக்கும் எப்பயுமே உங்களுடைய ஆதரவை தெரிவித்து வந்துட்டுருக்கிறீங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து உங்ககிட்ட இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். ஸோ உங்களுடைய டொனேஷனை நீங்கள் எப்படி எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் 3CR-உடைய அஃபீஷியல் வெப்சைட் 3CR.org.au வெப்சைட்டில் நீங்கள் டொனேட் பண்ணலாம். இல்லைன்னா 3CR-உடைய கால் நம்பர் அது 0394198377 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியும் உங்களுடைய டொனேஷனை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கான நம்பர் 0488098555 நம்பர். ஸோ இன்றைக்கும் உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து மென்மேலும் நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம்.
1: You are listening to Tamil Voice on 3CR Community Radio, 855 AM from 7:30 to 8:30 PM. You also can listen to Tamil Voice via Internet Radio, Inba Tamil Vanoli, and also at 3cr.org.au. If you want to listen to previous programs, you can go to 3cr.org.au/Tamil Voice. 3CR is powered by people like you. No corporate control, only community voices. So please support 3CR Tamil Voice today and call 0394198377 and make your donation.

ஆமாம் நேர்களே, அவர் சொன்னது போன்று இந்த 3CR வானொலியின் தமிழ் குரல் நிகழ்ச்சியினை இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒவ்வொரு அந்த கிழமைகளிலே ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள். இன்பத்தமிழ் வானொலியை பற்றி கூற வேண்டுமானா இருந்தால், இன்பத்தமிழ் வானொலியானது 30 ஆண்டுகளை இவரிடம் தனது 30வது ஆண்டினை பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் வேளையிலே

நிச்சயமாக அந்த உலக தமிழர்களின் உரிமை தோழன் இன்பத்தோணை தமிழ் வானொலி ஊடாக எமது இங்கே நடைபெறக்கூடிய சகலவிதமான தமிழ் ஒளிபரப்பு, அதாவது தமிழ் ரேடியோக்களது மறு ஒளிபரப்பினையோ அல்லது நேரடியான ஒளிபரப்பினையோ அந்த பிரபாகரன் அண்ணா அவர்கள், பாலசிங்கம் பிரபாகரன் அவர்கள் தற்பொழுதும் கூடி செய்து கொண்டிருக்கின்றார். 30 ஆண்டு காலமாக இந்த 30 வருடம் இந்த வாரம் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் 3CR வானொலியானது இவரிடமும் ரேடியோத்தோன் நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதற்கான உதவிகளை உங்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே உங்களால் இயன்ற உதவியினை வழங்கி மேல்மேலும் இந்த 3CR வானொலியை நாங்கள் இங்கே நடத்துவதற்கு, அதாவது தமிழ் குரலை நடத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நல்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே காத்திருக்கின்றோம். உங்களுக்கு என்றால் தொலைபேசி இலக்கம், கலையக தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரியும். 9419837777 9419837777 என்ற தொலைபேசி இலக்கத்திலே நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பங்களிப்பினை வழங்க முடியும். எனவே நிச்சயமாக இந்த ரேடியோ என்பதை உங்களுக்கு தெரியும், வானொலிகளை நடத்துவது எவ்வாறான ஒரு சிரமம் என்று. அதாவது கம்யூனிட்டி ரேடியோ என்றாலும் கூட அவர்களுக்கான அந்த அவர்கள் கூறுகின்ற ஒரு தொகையினை எந்த வானொலிக்கும் நாங்கள் சேவைகளுக்கும் வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே தான் இந்த வருடமும் 3CR வானொலிக்காக, தமிழ் குரலிலே இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற 3CR நிறுவனத்திற்காக அந்த பணத்தினை வழங்குவதற்கு இந்த ரேடியோத்தின் நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது பல நேயர்கள் இங்கே உதவியினை வழங்கி இருக்கின்றார்கள். அதாவது ஆண்டன் ரவி அவர்கள் மேண்டாவிலிருந்து ஆண்டன் ரவி அவர்கள் 50 வெள்ளிகளை வழங்கியிருக்கின்றார். ஆனந்தன் ஜேம்ஸ் அவர்கள் 25 வெள்ளிகளை வழங்கியிருக்கின்றார். அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் அழைப்புகள் இங்கே வந்தவாறு இருக்கின்றது. நீங்களும் தயவு செய்து உங்களது பங்களிப்பினை வழங்குவதற்கு 9419837777 என்ற தொலைபேசி இலக்கத்திலே அழைத்து உங்கள் பங்களிப்பினை வழங்கலாம் என இந்த வழியிலே கேட்டுக்கொள்கின்றேன்.

கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் தமிழ் குரல் நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு எப்பயும் வழக்கம் போல இல்லாமல் நம்மளுடைய ரேடியோதான் நிகழ்ச்சி நடந்து வந்துட்டு இருக்குது. உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் தேடி இன்னைக்கு 3CR-ம் தமிழ் குரல் நிகழ்ச்சியும் உங்ககிட்ட வந்திருக்கிறோம். ஸோ நம்மளுடைய 3CR அதோட 50வது வருஷத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கனால இன்னைக்கு நம்ம தமிழ் குரல் நிகழ்ச்சியில் அதுக்கான ரேடியோத்தானை வந்து நாம் நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய டொனேஷன்ஸை 3CR-க்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, 3CR-உடைய அஃபீஷியல் வெப்சைட், அதாவது 3CR.org.au வெப்சைட்டில் போய் நீங்கள் டொனேட் பண்ணலாம். இல்லைனா 3CR-உடைய நம்பர் நீங்கள் கால் பண்ணி டொனேட் பண்ணலாம். அது வந்து 03-9419-8377 நம்பர். இல்லைனா டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய டொனேஷன்ஸை கொடுக்கலாம். அது 04-888-09-8555 நம்பர். ஸோ உங்களுடைய ஆதரவை நாங்கள் மிதவும் எதிர்பார்க்குறோம். 3CR வந்து எல்லாருக்கும் ஒரு எந்த விதமான ப்ராஃபிட்டும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணிட்டு வர நம்மளுடைய ஒரு நிகழ்ச்சி கம்யூனிட்டி ரேடியோ. ஸோ நாம் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ரேடியோ கேட்டு வளர்ந்தது ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரின்னே சொல்லலாம். ஸோ சின்ன வயசில் நாம் எந்திரிச்சதுல இருந்து எல்லா வேலையும் நம்ம வீட்டில் செய்யலையும் சைடில் வந்து ரேடியோ ஓடிட்டே இருக்கிறது வழக்கம். ஸோ அதே மாதிரி குறிப்பாக நம்மளுடைய ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த அந்த நாட்கள்லையுமே வந்து எல்லாருக்கும் ஒரு தகவல் மையமாக, இன்றைக்கி நம்ம வேணால் எல்லாத்தையும் மறந்து ஃபோன் அது மாதிரி நிறைய சோஷியல் மீடியா வந்திருந்தாலும் ரேடியோ கேட்குறது வந்து ஒரு யூனிக்கான ஒரு பழக்கம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பழக்கம் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் நாம வந்து ஃபோன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய புது புது விஷயங்கள் வந்தாலும் நம்மளுடைய ரேடியோ கேட்குற பழக்கத்தை வந்து இன்னைக்குமே நாம நிறுத்தாம நாம தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கல. அதை நினைக்க ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய ரேடியோ தோனுக்கு நீங்க எல்லாரும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு சொல்லி நாங்களும் உங்ககிட்ட வந்து இரவின் தாலாட்டுகள் மூலமாக எங்களோட ரேடியோ தோனை முடிச்சுட்டு அடுத்து இப்போது தமிழ் குரல் மூலமாக எங்களுடைய நிதி திரட்டலுக்கு உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டாலரும் நமக்கு மட்டும் 3CR-உடைய கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் உள்ள நிறைய கஷ்டப்படுற நிறைய மாணவர்களுக்கும் நிறைய ஏழை எளிய குடும்பங்களுக்கும் அந்த மாதிரி பல உதவிகள் செய்யறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து இன்றைக்கி உங்ககிட்ட வந்திருக்கோம். ஸோ தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியை கேட்கலாம். அடுத்ததாக ஒரு சிறுவர் நிகழ்ச்சி வாரந்தோறும் நம்மளுடைய தமிழ்குரல் வானொலிக்கு தொகுத்து வழங்குபவர் செல்வி ஆரவி வளவன்.

0: வணக்கம் தம்பி தங்கியரே. வழமை போல் இன்றைய புதன்கிழமையும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு சிறுவர் நிகழ்ச்சியில் சந்திக்க வந்துள்ளேன். இன்றும் எங்கள் சிறுவர் நிகழ்ச்சியை ஓர் திருக்குறளுடன் ஆரம்பிப்போமா? எண்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. எவரும் தன்னை எளிதாக கண்டு பேசும் நிலையில் வாழ்ந்தால் பண்புடைமை என்னும் நல்வழியை அடைவது எளிது என்று நூலோர் கூறுவர். எண்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அடுத்து வளமை போல் உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஆலமரத்தில் ஆளன் வேலன் என்ற இரு கிளிகள் வசித்து வந்தன. ஒரு நாள் ஆளன் இறை தேடச் சென்ற இடத்தில் வேடர் ஒருவன் அதன் இறக்கையின் மீது பலமாக கல்லறிந்து விட்டான். ஆனால் ஆளன் கிளி வேடர் பிடியிலிருந்து தப்பித்து தன் இருப்பிடத்திற்கு வந்துவிட்டது. அதனால் இறக்கையை விரித்து பறந்து செல்ல முடியவில்லை. தன்னால் இதை தேடிச் செல்ல முடியாமல் மிகவும் அவதிப்பட்டது. ஆளன்கிளியின் கஷ்டத்தை உணர்ந்த வேலன்கிளி, நண்பனே, நீ இதை தேடச் செல்ல வேண்டாம். இந்த மரத்தில் அமர்ந்தபடியே ஓய்வெடுத்துக்கொள். நான் சென்று உனக்கு தேவையான பழங்களை எல்லாம் பறித்து வருகின்றேன் என்று கூறியபடி மரத்தை விட்டு பறந்து அருகிலிருந்த பழத்தோட்டத்திற்கு சென்றது. ஆளன்கிளிக்கும் தனக்கும் தேவையான பழங்களை பறித்து வேலன்கிளி தனது இருப்பிடத்திற்கு வருகின்ற பாதையில் ஒரு குயிலை சந்தித்தது. கிளியின் அழகில் பழங்கள் இருப்பதைக் கண்ட குயில், கிளியக்கா கிளியக்கா, நான் பழம் சாப்பிட்டு ரொம்ப நாட்களாகின்றன, எனக்கும் ஒரு பழம் தருகிறீர்களா என்று அன்போடு கேட்டது. உடனே கிளியும் குயிலுக்கு பழத்தை கொடுத்தது. அந்த பழத்தை சாப்பிட்ட குயில், கிளி அக்கா, பழம் மிகவும் ருசியாக இருக்கின்றதே, இந்த பழத்தை எங்கிருந்து பறித்தீர்கள் என்று பணிவோடு கேட்டது. கிளி, தான் பழம் பறித்து வரும் இடத்தை பற்றி இதுவரையிலும் யாருக்குமே தெரியப்படுத்தவில்லை. இப்போது இந்த குயில் கேட்பதால் அதனை தெரியப்படுத்தலாம் என்று முடிவு செய்தது. உடனே குயிலை பார்த்து, குயிலே, இந்த பாதையின் வழியாக சற்று தூரம் பறந்து சென்றால் ஒரு பழத்தோட்டம் தென்படும். அந்த பழத்தோட்டத்தில் இருந்துதான் நான் பழங்களை பறித்து வருகின்றேன் என்று கூறியது. உடனே குயில் அங்கிருந்து வேகமாக பழத்தோட்டத்தை நோக்கி பறந்து செல்ல தொடங்கியது. வழியில் இளைப்பாற வேண்டி ஒரு மரத்தில் அமர்ந்தது குயில். அப்போது மரத்திலிருந்து அணில் குயிலை சந்தித்தது. குயிலக்கா, நலமாக இருக்கிறியா? உன்னை பார்த்து வெகு நாட்களாகின்றதே, எப்படி இருக்கின்றாய் என்று அன்போடு கேட்டது. உடனே குயில், அணில் தம்பி, நான் நலமாக இருக்கின்றேன். இப்போது அருகே இருக்கும் பழத்தோட்டத்திற்கு சென்று பழங்களை சாப்பிடச் செல்கின்றேன் என்று கூறியது. அதனை கேட்டு அணில் ஆச்சரியமானது. குயிலக்கா, இங்கே பழத்தோட்டம் இருக்கின்றதா? இதுவரையிலும் எனக்கு தெரியாதே என்று வியப்போடு கூறியது. அணில் தம்பி, எனக்கும் கிளியக்கா சொல்லித்தான் தெரியும் என்றது. உடனே அணில், குயிலக்கா, நீங்கள் முதலில் செல்லுங்கள், பின்பு நான் எனது நண்பர்களை அழைத்து கொண்டு வருகின்றேன் என்று கூறியது. குயில் வேகமாக பழத்தோட்டத்தை தேடி பறந்து செல்ல தொடங்கியது. சிறிது நேரத்தில் அணில் மற்ற அணில்களையும் அழைத்து கொண்டு பழத்தோட்டத்தை நோக்கி சென்றது. அணில்களெல்லாம் கூட்டமாக சேர்ந்து கொண்டு பழத்தோட்டத்தில் புகுந்து பழங்களை எல்லாம் கடித்து குதறி சின்னாபின்னமாக்கின. அந்த நேரம் அங்கு வந்த பழத்தோட்டக்காரர் அணில்களின் செய்கையினை பார்த்து ஆத்திரம் கொண்டார். இந்த அணில்களின் தொல்லை தாங்க முடியவில்லை. இனிமேலும் நாம் சும்மா இருந்தால் தோட்டத்தில் இருக்கின்ற பழங்கள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாமலாகிவிடும் என்று நினைத்தார். அவர் அடுத்த நாளே பழங்களை சுற்றிலும் பாதுகாப்பாக கம்பி வலையினை அமைத்து மூடி மறைத்து விட்டார். மறுநாள் வழக்கமாக பழங்களை பறிக்க வேண்டி பழத்தோட்டத்தில் புகுந்த கிளி அதிர்ச்சி அடைந்தது. பழங்களெல்லாம் மழையினால் மூடியிருப்பதைக் கண்டு கவலையுடன் பழங்களை பறிக்க முடியாமல் தன் இருப்பிடத்தை நோக்கி திரும்பி பறந்து வந்தது. வெறும் வழியில் குயில் கிளியை சந்தித்தது. கிளியக்கா, நீங்கள் பழத்தோட்டத்திற்கு சென்று பழங்களை பறிக்க முடியாமல் தானே வருகின்றீர்கள்? என்ன செய்வது, நான் அணிலிடம் பழத்தோட்டத்திற்கு செல்வதாக உளறிவிட்டேன். அணில்கள் கூட்டமாக சென்று பழத்தோட்டத்தில் உள்ள பழங்களை நாசம் செய்யவே தோட்டக்காரர் வேலி அமைத்து விட்டார் என்று வருத்தத்துடன் கூறியது. கிளி பழத்தோட்டத்திற்கு சென்று பழங்களை பறித்து செல்ல முடியாத காரணத்தால் வேறு எங்காவது பழங்கள் கிடைக்கிறதா என்று இறை தேட வேண்டி பறந்து செல்ல தொடங்கியது. பழத்தோட்டம் இருக்கின்ற இடத்தை இதுவரையிலும் இரகசியமாக பாதுகாத்து வந்தேன். இந்த குயிலிடம் சொல்லப்போய் இப்போது நண்பனுக்கும் எனக்கும் பழங்கள் கிடைக்காமல் ஆகிவிட்டதே. இனி வேறு இடம் சென்று நண்பனுக்கு இறை தேடி கொடுக்க வேண்டியதுதான் என்று கவலையுடன் பறந்தது கிளி. தம்பி தங்கீரே, பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இரகசியத்தை எப்போதும் வெளியே சொல்லக்கூடாது. இதனையே ஆத்திசூடியில் உடியது விளம்பேல் என்று ஔவை பாட்டியார் கூறுகிறார். தம்பி தங்கீரே, அடுத்ததாக வளமே போல் நொடி நேரம். ஓடி ஆடி திரியும் உடலை தேடித் தேடி குத்தும், அது என்ன? ஓடி ஆடி திரியும் உடலை தேடித் தேடி குத்தும், அது என்ன? நுளம்பு. சிறு தூசி விழுந்ததும் குளமே கிளங்கியது, அது என்ன? சிறு தூசி விழுந்ததும் குளமே கிளங்கியது, அது என்ன? கண். அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம், அது என்ன? அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம், அது என்ன? வளையல்கள். சரி தம்பி தங்கீரே, இத்தோடு எமது சிறுவர் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி ஆரபி. நன்றி தம்பி தங்கீரே.
1: இதுவரை நீங்கள் கேட்டது சிறுவர் மலர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 3CR தமிழ் குரல் மற்றும் உலக தமிழர்களின் வானொலியான இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் வாரந்தோறும் புதன்கிழமைகளில் இரவு 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை ஒலிபரப்பாகும் தமிழ் குரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளீர்கள்.
2: தொடர்ந்து நீங்கள் இன்றைக்கி தமிழ் குரலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவித்து வந்துட்டுருக்கிறீங்க. எங்களுக்கு அது பார்க்க மிகவும் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். இதுவரைக்கும் எங்களுக்காக ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நன்றி.
1: ஆமாம், மற்றும் சில நேயர்கள் இங்கே பங்களிப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். ஜெனிதா ஜேசுதாசன் அவர்கள் 25 வழிகளை வழங்கியிருக்கின்றார். ரவிச்சந்திரன் அவர்கள் 25 வழிகளை வழங்கியிருக்கின்றார். தெனகோன் அவர்கள் 25 வள்ளிகள் மற்றும் ஜேம்ஸ் ஜோசப் அவர்கள் 25 வள்ளிகள் மற்றும் நிமல்ராஜ் அவர்கள் 25 வள்ளிகளை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமாம் நேர்களே, உங்களிடம் இருந்து நாங்கள் இந்த சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்லுவார்கள், அதுபோன்று உங்களால் இயன்ற சிறு பணத்தினை இந்த 3CR வானொலிக்காக, அதாவது தமிழ் குரலை தொடர்ந்து நடத்துவதற்கு நாங்கள் இங்கே 3CR வானொலி கலையகத்திற்கு அந்த பணத்தினை வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே உங்களால் இயன்ற அந்த பண உதவியினை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே கலையகத்திலே காத்திருக்கின்றார்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தினை குறித்து கொள்ளுங்கள். 9419838377 9419838377 என்ற தொலைபேசி இலக்கத்திலே அழைத்து உங்கள் பங்களிப்பினை வழங்கலாம்.
2: உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி. நாம எதுக்கு 3CR-க்கும் தமிழ் குரலுக்கும் நாம வந்து நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்க அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: அதாவது நீங்க 3CR-க்கு நீங்க வழங்குறீங்களா என்று, அதாவது இந்த வானொலி 3CR வானொலி தமிழ் குரலானது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒலித்த ஒரு முதன்மை வானொலி என்பதிலே ஒரு கர்வம் கொண்ட ஒரு வானொலியாக இருக்கின்றது. காரணம், முதல் முறையாக இந்த நினைக்கிறேன் பெயர்களை நாங்கள் நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை, எனக்கு சில பெயர்கள் தெரியாத காரணத்தினால். ஆனால் நான் அறிந்த விடயங்களிலே சில பேர் கோபாலண்ணா போன்றவர்கள் ஆரம்பித்து வைத்த இந்த வானொலியானது 40 ஆண்டுகளுக்கு மேலாக தற்பொழுது வானொலியிலே தவழ்ந்து வருகின்றது. எனவே அதை பற்றி நான் இங்கே மாஸ்டர் சந்திரகுமார் அவர்களை கேட்டால் அவர் சொல்லுவார் என்று நினைக்கின்றேன். சந்திரன்,
3: 3CR வானொலி 1983 ஒரு விடுதலைக்கு, அதாவது இலங்கையிலே தமிழர்களுக்கான ஒரு குரலாக ஆஸ்திரேலியாவிலே ஒலித்து கொண்டிருந்த வானொலி. அது ஆஸ்திரேலியாவின் முதல் தமிழ் வானொலி என்ற பெயரை பெற்றிருக்கின்றது. ஆகவே இங்கே நாங்கள் வந்து குடியிருந்து பல காலங்களாக கிட்டத்தட்ட 50 வருடங்களை கடந்திருக்கின்றோம், 50 வருடங்களை கடந்திருக்கின்றோம். ஆகவே இந்த காலகட்டத்திலே இந்த வானொலியானது ஒரு ஹெரிட்டேஜாக, தமிழர்களுடைய ஒரு ஹெரிட்டேஜாக மாறியிருக்கின்றது. அதை தக்க வைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், தமிழ்குழல் வானொலி 40 வருடங்களுக்கு மேலாக ஒலித்து கொண்டிருக்கின்றது. அது இப்போது தமிழர்கள் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு வர துவங்கினார்களோ, அகதிகளாகவோ அல்லது வேறு படிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களாகவோ ஸ்கில் மைக்ரேஷன்லேயோ வந்த வேளையிலே இருந்து இவ்வானொலி இலங்கையிலே தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருந்திருக்கின்றது. ஸோ இந்த வானொலியானது ஒரு தமிழர்கள் எப்போது ஆஸ்திரேலியாவுக்கு வந்த காலகட்டத்தில் இருந்தே ஒலி கொண்டிருக்கின்றவர்.
1: நிச்சயமாக 2002 நான் இங்கே புலம்பெயர்ந்து இங்கே வந்தபோது இந்த வானொலியிலே எனக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கின்றது. மற்றும் நான் அங்கே இலங்கையிலே பல மேடை நிகழ்ச்சிகளை வழங்கியிருந்தபடியால், தொகுத்து வழங்கியிருந்தபடியால் சபீசனன் அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு என்னை அழைத்தார். நான் சில நாட்கள் வந்தேன் செய்தியினை வாசிப்பதற்காக 2002. அப்பொழுது இருந்து நான் ஒவ்வொரு நத்தார் நிதி சேகரிப்பின் ரேடியோத்தோன், அது மட்டுமன்றி மெடிக்கலைட் வழங்குகின்ற அந்த குட் ஃப்ரைடே பெரியவள்ளி தினத்தன்று நடைபெறுகின்ற ரேடியோத்தோன், இரு ரேடியோத்தோன் நிகழ்விற்கும் நான் பங்கேற்றதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிச்சயமாக அந்த வேளையில், அந்த காலத்திலே நான் நினைக்கின்றேன் மாமனிதர் தில்லை ஜெயக்குமார் அவர்கள், அண்ணன் அவர்களது அந்த காலகட்டத்திலே சுனாமியின் நிமித்தம், சுனாமி நடைபெற்ற வேளையிலே கிட்டத்தட்ட சரியான ஒரு பணத்தினை இங்கே திரட்டி எமது தமிழ் உறவுகளுக்கு அங்கே நாங்கள் அனுப்பி வைத்தது எனக்கு தெரிந்த விடயமாகும்.
3: ஓ, அதாவது நீங்கள் தமிழ்குரல் வானொலியானது எம்மை இலங்கையுடன், அதாவது தமிழ் ஈழத்திலே நடக்கின்ற தமிழர்களுடைய கஷ்டங்கள், மற்றது அங்கே போராட்ட காலங்களிலே எவ்வாறு மனிதர்கள், தமிழ் மக்கள் எவ்வாறு பல துன்பங்களை அனுபவித்தார்கள் என்ற எல்லா விதமான விடயங்களையும் தமிழ்குரல் வானொலியானது 83 ஆஸ்திரேலியா வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு, தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடக்கின்றது என்ற விடயங்களை எல்லாமே தெரிவித்து கொண்டிருந்த ஒரு வானொலியாக இருந்திருக்கின்றது.
1: அது எமது வலிகளும், முதல் நான் குறிப்பிட்டவாறு வலிகளும் வேதனைகளும் என்று நான் இங்கே குறிப்பிட்டிருந்தேன். கடைசியாக நடைபெற்ற அந்த மே தின இன அழிப்பு வேளையில் கூட இந்த நிகழ்ச்சிகளை வழங்கி அங்கே இருக்கக்கூடிய தற்பொழுதும் எமது உறவுகளுக்காக இங்கே பல நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களாக நிதியினை சேகரிக்கின்றார்கள், வழங்குகின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு வானொலியாக இந்த தமிழ் குரல் அந்த காலத்திலிருந்து ஒலித்தது நான் தெரிந்த விடயம்.
3: அது மட்டுமல்லாமல் போராட்ட காலங்களிலே இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 6000 மேற்பட்ட மறவர்கள் தங்கள் இன்னுயிர்களை தாயக விடுதலைக்காக ஒப்படைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 160,000 மக்கள் இந்த விடுதலை போராட்டங்களிலே அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு மறவர்கள், எமது இளைஞர்கள், விடுதலை தமிழர்கள் இலங்கையிலே விடுதலையாக ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்திலே தங்கள் இன்னுயிர்களை இழந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டியவர்களாகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம்.
1: எனவே நீங்களும் இந்த 3CR வானொலியானது, தமிழ் குரலானது வாரந்தோறும் புதன்கிழமைகளிலே ஒழித்து கொண்டிருக்கின்றது நீங்கள் அறிந்த விடயம். தொடர்ந்தும் அவற்றை நடத்துவதற்காக 3CR கலையகத்திற்கு நாங்கள் சிறு பணத்தினை வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உங்களிடமிருந்து அவற்றை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். எனவே 9419837777 என்ற தொலைபேசி இலக்கத்திலே நீங்கள் அழைத்து இந்த ரேடியோ தொன் நிகழ்விற்காக உங்கள் பங்களிப்பினை வழங்குமாறு உங்களை இருகரம் கூப்பி வேண்டி நிற்கின்றோம்.

0: You are listening to Tamil Voice on 3CR Community Radio from 7:30 to 8:30 on every Wednesdays, and you can also listen to Tamil Voice via internet radio in Tamil Vanali and also at 3cr.org.au. If you want to listen to previous programs, you can go to 3cr.org.au at Tamil Voice. And Tamil Voice brings news, culture, songs, the struggle, the war, and the death Tamil people experienced during the war in Sri Lanka. It tries to keep the memory of heroes who laid down the life for freedom of Tamils. If you have ever smiled hearing Tamil songs, if you have ever felt proud hearing Tamil on Australian radio, today is your day to support Tamil Voice on 3cr.org.au, the website, or you can call to 03-9419-8377, or you can text to 04-888-09-855. So you can give your donations to Tamil Voice and 3CR Community Radio on the following things. And 3CR's This Tamil Voice program, hearing Tamil on 3CR makes me feel at home. That is why Radiothon matters. So, like 3CR radio station is run by volunteers, every dollar keeps us them on air. Therefore, 3CR need your support. Without your help, 3CR Community Radio cannot be on air as well as we Tamil Voice Community Radio too. So, please join hand to support our Tamil Voice today by your donations. So, we have a strong support donators today, and we are very, very thankful to them, and thank you for their generous support. Your contribution keeps Tamil Voice strong, and the supporters are
1: Amam Nirgale, Inge in the Radio Thon Nukalvikaka, Inum Sela Nirgal Emodu Thodar Bhundu, Inge Pangalipine, Valangi Rikundarhil, Avergaladi Pergali Parkalam. Sivaraja Avergal Bolvinil Irandi Aimba the Valikalai Valangirkandar Ilango Avergal Glenway Valley Irandi Ilango Avergal Irvati Aind the Valikalai Valangirkandar South Morangay Chende Glen Wall Glen Wall Narpadi Valikalai Valangirkandar Hill Amacham Jaya ஜெயதேவி அருமை நாயகம் அவர்கள் 50 வள்ளிகளை வழங்கியிருக்கின்றார். அவர் லேலூரைச் சேர்ந்தவர். இன்னும் பல நேர்கள் இங்கே வழங்கியவாறு இருக்கின்றார்கள். நீங்களும் உங்கள் பங்களிப்பினை வழங்குவதற்கு 9419837777 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பங்களிப்பினை வழங்கலாம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 3CR வானொலி மற்றும் உலக தமிழர்களின் உரிமை தோழன் இன்ப தமிழ் வானொலியூடாக ஒளிபரப்பாகும் தமிழ் குரல் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்வாக தொடர்ந்தும் தமிழ் குரல் நிகழ்விலே ரேடியோதொன் நிகழ்வாக இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்கள் பங்களிப்பினை வழங்குவதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தினை மீண்டும் தருகின்றோம். 9419837777 என்ற தொலைபேசி இலக்கத்திலே நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பங்களிப்பினை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே காத்திருக்கின்றார்கள். ஆமாம் நேர்களே, மற்றொரு நேர்கள் இங்கே கோபாலனர் அவர்கள் 50 வள்ளிகளை வழங்கியிருக்கின்றார். இங்கே அது மட்டுமன்றி சிவஜோகன் அவர்கள் 50 வள்ளிகளை வழங்கியிருக்கின்றார்கள்.
0: ஸோ அப்படியே ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்துடலாமா?
1: ஆமாம் ஆமாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் தமிழ் குரல் நிகழ்ச்சியின் 2026 ரேடியோ தான் நிகழ்ச்சி ஸ்பெஷல் எபிசோட். ஸோ நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறது திரு ஸ்ரீரஞ்சன் அவர்கள் மற்றும் திரு குமார் அவர்கள். ஸோ இதை பற்றி நம்மளுடைய இன்னைக்கான நிகழ்ச்சியை பற்றி பேச அவங்க ரெண்டு பேரையும் நான் இப்போ அன்போடு அழைக்கிறேன்.
1: ஆமாம் நேயர்களே, இன்றைய தினம் ஒரு சிறந்த ஒரு நாளாக அமைந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் த்ரீசிஆர் வானொலிக்கு இந்த தமிழ் குரலை நடத்துவதற்கு இந்த கலையகத்திற்கு நாங்கள் நிதியினை சேகரித்து வழங்குவது வளமை. அதே போன்று இன்றைய இந்த வருடத்திலும் இந்த ரேடியோ தோனாகுது இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எமது நேயர்கள் இங்கே பல நேயர்கள் எம்மோடு தொடர்பு கொண்டு இங்கே பங்களிப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களது பெயர்களையும் குறிப்பிட்டிருந்தோம். இன்னும் சில நேயர்கள் இங்கே வழங்கியிருக்கின்றார்கள். எலாடியஸ் அவர்கள் 50 வள்ளிகளை வழங்கியிருக்கின்றார். சிவஜோகன் அவர்கள் 50 வள்ளிகள். பாலச்சந்திரன் அவர்கள் 50 வள்ளிகள். போல் ஸ்ப்ரெட் 20 வள்ளிகள். கௌஷி அந்தனி பிள்ளை அவர்கள் 50 வள்ளிகளை வழங்கியிருக்கின்றார். பலவன் அவர்கள் 50 வள்ளிகள். வசந்தன் அவர்கள் 50 வள்ளிகள். ரெஜினா சந்திரகுமார் அவர்கள் 50 வள்ளிகள். ரமேஷ் அவர்கள் 50 வள்ளிகள். செல்வச்சந்திரன் அவர்கள் 25 வள்ளிகள். மற்றும் சிவராஜன் அவர்கள் போல்வினில் இருந்து 50 வள்ளிகளை வழங்கியிருக்கின்றார். மற்றும் ஜேஜே பார்ட்னர்ஸ் டாக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ட் நிறுவனத்தினர் 50 வள்ளிகளை வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: சரி நேயர்களே, இன்னும் சில நிமிடங்களில் நமது இது நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். அதன் முன்னர் இந்த நிலைய கலையத்துக்கு நம்மோடு என்னுடன் இணைந்து ரேடியோத்தான் நிகழ்வை நடத்த உதவிய திரு ஸ்ரீரஞ்சன் ஸ்ரீ ரங்கநாதன் அவர்களுக்கும் இரவின் தாலாட்டு ராணி செல்வி ஹரிதா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக் கொள்கின்றோம்.
1: இந்த வேளையிலே ஒவ்வொரு வருடமும் மட்டுமன்றி ஒவ்வொரு கிழமையும் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வினை நிகழ்ச்சியினை வானலை ஊடாக, அதாவது உலக தமிழர்களின் உரிமை தோழன் இன்பத்தமிழ் வானொலி ஊடாக அந்த நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அவருக்கும் இந்த வேளையிலே 30 கடந்து தனது பயணத்தை மேற்கொண்டிருக்கும் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களுக்கு அன்பு வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தொடர்ந்தும் அவரது ஆரோக்கியம் பெற்று தொடர்ந்தும் அந்த வானொலியினை தொடர்ந்து நல்ல முறையிலே நடத்துவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் திடகாத்திரத்தினை வழங்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்போர்ன் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் தமிழ் குரல் நிகழ்ச்சி. ஸோ தொடர்ந்து இன்னைக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் எங்களுக்கு இந்த ரேடியோ தோனில் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் நன்றியும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து எப்பயுமே தமிழ் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. உங்களுடைய ஆதரவு தான் தமிழ் குரலையும் 3CR கொண்டு போகுது மேலே மேலே. ஸோ இதே மாதிரி எல்லா வாரமும் எல்லா புதன்கிழமையும் 7:30 to 8:30 வரைக்கும் தமிழ் குரல் கேட்டு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இடையில சிறுவர் மலர் நிகழ்ச்சி எல்லாம் வருது. கதை கேள்விகள் எல்லாமே கலந்த கண்டிப்பாக நம்மளுடைய இளைஞர் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் நம்மளுடைய தமிழ் குரல் நிகழ்ச்சிக்கு எப்பயும் உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டே வாங்க. அதே மாதிரி தமிழ் குரலை இன்றைக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து இவ்வளோ ஒரு பாப்புலரான ஒரு நிகழ்ச்சியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். நம்மளுடைய சந்திரகுமார் அவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம் இந்த நேரத்தில். ஸோ அத்துடன் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்திரகுமார் ஸ்ரீரஞ்சன் மற்றும் நான் உங்கள் ஹரிதா. நன்றி, வணக்கம்.
3: Join me at Yakwai with Ubuntu Voices Wednesday at 8:30 p.m. on 3CR. Ubuntu is a Zulu word meaning I am here because you are. Ubuntu celebrates the positive contribution African Australians make to our communities in music, academia, the arts, and everything in between. Come with me on a journey Ubuntu Voices every Wednesday at 8:30 p.m.